கோகிலையா வளவின பல்லவியா தனியலி வினோதன ஜீவா பாவானி தந்தே. ஏகோ ஏனோ காணே நானோ எதுரலி நீ நிரலு மனதலி சந்தோஷத ஒனலு ஹரியலு. ஏகோ ஏனோ காணே நானோ எதுரலி.